எங்கள் அப்பா பேர் வெங்கட்ராமன், என் சிஸ்டர் என் தங்க பேர் அனிதா, என் லாவண்யா ஜி, மேரா நாம் சங்கீதா ஹே. ஆர் யஹாப் பே மே ஆப்கே கானே கே லியே ஆயி ஹூம், ஆப்கே பாஸ் கானே கே லியே ஆயி ஹூம். ஆர் மேரே பிதாஜி கா நாம் வெங்கட்ராமன் ஹே, ஹம் மும்பை கே ரஹ்னே வாலே ஹே. ஆர் யே அப்பர்ச்சுனிட்டி கே லியே பஹுத் பஹுத் தன்யவாத். பஸ் இத்னா ஹி போல் சக்தி ஹூம் அபி.